0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுக்கூடா.
1: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி, தொட தொட

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுகுடா.
1: ஓ மை டார்லிங், டார்லிங்
2: வேண்டா, மறைக்க மறைக்க அடுத்து வருது.
3: ஐயோ ப்ளீஸ்

0: My Radio 90FM கேட்டறிஞர் கூட்டுக்கூடா.
1: கோயி மிர்ச்சா தவாரோ கோடியா கரு குஷியா ஐயா